0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்தி இருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு என்ன போய்கிட்டு.
1: இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா? எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவ்வா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 லாம் போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகாவ போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

0: அம்மா நீ பாதாள களியா பத்திர களியா முண்டை கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா. என்னமோம்மா இந்த பைலட் இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
0: வெளியாரு வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட அந்த பல்லிட சொல்ல முடியலே. குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விரல் வெட்டுற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
2: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா
0: போடா மொட்டப்பா.
2: ஏய், 100 ரூபாய் தரல குத்துல தலை கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னயா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இரியா இரியா கையறியா கையறியா, இந்தயா இந்த போயா
2: போட்டு. என்ன
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய் மெட்ராஸ்ல ஆத்தி.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதடா சொல்லவனாங்கற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீ.
0: இந்தாடா
1: சொல்லிடாதீ.
0: என்னன்னு சொல்லாமே போய்
1: என்னன்னு சொல்லிடாதீ.
0: எதை சொல்லவனான் போறா?
2: அப்படியா
0: சொன்னா?
2: சரி, நீ சொல்லு. அவன் என்ன சொன்னா? சொல்லு.
0: அதான்

0: போலீஸ் என்ன
1: துரத்திட்டு வருது
2: மறுபடியும்
0: சொல்லு. போலீஸ்காரங்க அடிச்சு கேட்டாலே எதுவும் சொல்லியல.
2: எதையுமே நான் சொல்லாதான்டா போட்டு அடிச்சாங்க. எதடா சொல்ல வேணாம்,
0: எதையுமே
2: சொல்லிடாதீங்க. சொல்லிட்டு போனா
0: அதையும் சொல்லிடாதீங்க.
2: அதான் தெரியாத பாவிகளா, ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும். எதையுமே சொல்லாம சொல்லிடாத சொல்லிடாதன்னு போறாரு. இப்ப யாரு மறுபடியும் போலீஸ்
3: இப்ப தண்ணி குழந்தை வெளியே வந்து என்ன சொன்னா என்ன
2: சொன்னா அப்ப சொல்றதா சார். இப்ப சொல்லிட்டு போறா
3: இவ சரிவிடா ஸ்டேஷன் நொறுக்கோம்.
2: அதான் சார் கரெக்ட்.
3: என்ன கரெக்ட்
2: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால இந்த ஸ்டேஷன்ல வச்சு புலம்பெடுங்க.
3: கொஞ்சம் புலகம்
2: முடிவெடுங்க. என்ன விளையாட்டு.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒன்னு சேர்றதுக்கு இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிக்கடிங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பானை வா, இப்ப ஊத்துங்களா. பக்கோடா கேக்குறான்.

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள
1: போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தினா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: அப்புறம்
0: போய் அப்படி உட்கார்.
3: அடி உங்க சண்டே மண்டே டூ செவன் எஸ் என்ன பேசிக்கிட்டு இருக்க
4: சொல்லுங்கல்ல. போய் உட்காருங்க. போய் வந்துச்சு பரவாயில்ல. கட்சியில
3: பரவாயில்ல கிடைக்குதுங்கிறியா?
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன், இல்ல நான் மார்ச்சுரி வேன்ல தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான முள்ள மாதிரி
2: முள்ள மாதிரி சார், முள்ள மாதிரி சார். அந்த நோட் புக் சரக்கம் கொடுத்தீங்கன்னா படக்கம் கழுத்து போட்டு வடக்கம் கிளம்பிடுறேன்.
0: யாரா முள்ள மாதிரி?
5: உங்க பேர் முள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் முள்ள மாதிரி இல்ல.
2: அவங்க பேரு முள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா வா. டைம் ஆயிட்டே இருக்கடா. நால் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
3: ஏற்கனவே தட்டுனதுக்கு கழுத்து போட வந்திருக்கோம்.
2: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கன் குட்டிக்கு படக்கம் கழுத்து போட்டு படக்கம் கழுப்பிடும்.
0: யார பாத்து மண்டை சூடுங்கற?
2: அவரு பேர் மண்டை சூடு கிடையாதாடா.
3: அப்படியா?
4: சொல்லினாங்க மாமா, டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
3: அடி உங்க சூக்கு பிறந்த கோஸ்.
2: ஏய் உட்கார வாடா.
3: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
3: குளிக்கு போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
2: ரெண்டு பேரு நாளை கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகளை தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
6: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தேடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கு நான் சொன்னது?

இப்படி சூடு.

0: பாரதி பாரதி பாரதி
1: இல்லப்பா,
0: எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரியா அதான் கேட்டேன்.
1: அந்த பீடிய கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏன்
1: இல்ல, கத்திரியேன்னு கேட்டேன். ஒன்னா
0: எப்பா தெரியா பாப்பா, உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப?
0: எது
1: என்னடா
0: இல்ல, ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற
1: சொல்லு, எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. உன்ன பெரியவர் சீக்கிரம் மறந்து சொல்லுக்காரு.
1: ஆமாமா மறந்து போயிட்டா,
0: வாயாலே சொல்லுக்கிறானே.
2: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலம் நினைச்சா அப்ப காலம் என்ன பண்ணப்ப? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன தொண்ணு தடுத்து தொண்ணும்போது? அப்புறம் நம்ம கேட்டானே எங்க என்ன பண்ணுறானே? அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டதை கூட அவன் கேட்காம போட மாட்டானே.

0: சிஸ்டர் உங்களுக்கு ஃபோன்.
1: ஏ ப்ளீஸ் ஜி,
0: உங்க வைஃப்ட இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என் உயிரோட பார்க்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ சிமி? ஹலோ,
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர், இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணாம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபர அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: இதான் புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்னை பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி
0: அனுப்பிச்சிருக்கான். மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: என்ன
1: வேணும்
2: குமாரசாமி அக்கா பையன்? இன்னொருத்தர் வந்திருக்காருமா. குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
1: உண்மையான அக்கா பையன்.
2: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
1: என் பேர் மாரசாமி செட்டியார்.
2: ஒண்ணு இல்லப்பா.
1: என்ன
2: செட்டியார், இது குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
1: எது, இவ எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேரத்தை வச்சு விசாரிப்போம்.
2: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
1: என்னது, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? ஏமா அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி பிடிச்சிட்டு ஆட்டு ஓரம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா.
2: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியார் இது?
3: ஒரு நிமிஷம் போடுங்கம்மா, இப்போ வந்துடுறேன்.
1: பாத்தீங்களா பாத்தீங்களா, பயந்து ஓடுற பாருங்க.
3: அம்மா எங்க மாமா பேசுறாரு.
2: குமாரசாமி
1: எங்க மாமா? மாமா மாமா.
2: ஆமா உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க. நான் தான். ஆமா. ஆ ஓஹோ அப்படியா? சரி சரி சரி.
1: இருக்கு பாத்தீங்களா, உண்மையா
2: சொன்னாருப்பா? அவர் என்ன சொன்னார்னா, உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
1: ஆமா பழனிசாமி.
2: அவன்தான்
1: பழனிசாமியா? எங்க பழனிசாமியா? அண்ணே அண்ணே போதுமுடியே, நம்ம பிரிஞ்சது போதுமுடியே. இதுக்குதான் அவ்வளவு உரிமையோட அடிச்சா நீ? என் தங்கமே என் தங்கமே. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச?
3: என்ன சொல்ல வர?
1: இல்லண்ணே நம்ம ஊர் ஊர் நீல.
3: நான் ஃபிளாஷ்பேக்கா?
1: நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசர் என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே. நான் உள்ள
3: ஞாபகம் இல்ல?
1: நான் இல்லையா? எனக்கு நான் இருக்கண்ணே.
3: சரி அந்த டவுசர் என்ன பண்ண?
1: அதுக்கப்புறம் பத்து வருஷம் விடாம நான் யூஸ் பண்ணே. அப்புறம் பங்காளி இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு இவ? ஆஹா இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.
2: எப்படி இருக்கே மாமா, இப்படி நாள் எங்க இருந்தீங்க?
1: அவர் எங்க இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி நாங்க ஊரு கிளம்புறோம், மாமா இல்லைங்க போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? வா போவோம்.
2: எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பார்க்க.
1: அடிய உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், என் கூட வாடி போவோம். ஐயோ ட்ராக் வேற ரூட்ல போகுது. அடியாய் இந்தாடி.

0: பாவம் யாரு யாரு தெரியலையே, ரோட்ல இப்படி அநியாயமா மயங்கி கிடக்குறாங்க, அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களா? இதுவாடா மனிதாயமானா, அப்புறம் எப்படி நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயலுகளா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசிக்கிறக்கம் போல் இருக்கு. ஐயா ஐயா, ஒரு சோடா ஒன்று
1: கொடுங்க. கொடு
0: இந்தாங்க. தேங்க்ஸுங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதான் பார்த்துக்கிட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறார் ஐயா. ஆயத்திறங்க மேல லாரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி
2: எங்களை எலி
0: போட்டேன். பிரதமா கிடந்தீங்க, மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிளிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரி தானே?
2: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கம் உனக்கு எதுக்கு? பவுடர் தெரியுமா?
0: அப்படின்னா
2: போதை பொருள். சொல்லு பாப்போம்.
0: போதை பொருள்
2: சொல்றியூபா அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரக தாவம் போது கேவலம் 1 ரூபா 50 காசு சோடா வாங்கி பிளீச்சு பிளீச்சு மூஞ்சில அடிச்சு எரிப்புட்டியாடா?
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
3: செவ்வாய்கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாளே.
0: செவ்வாய்கிரகமா? செவ்வாய்கிரகத்துக்கெல்லாம் போனீங்க
2: என்ன முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா?
0: முடியாது முடியாது.
2: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியாடா?
0: அடிக்காங்க அடிக்காங்க, தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா.
4: போனா போது போனா போது.
0: நீ
2: எங்க போற?
0: நீ தானே போத்துனீங்க.
2: நான் மேட்ரு போனா போதுன்னு சொன்னேன்.
0: இப்ப நான் என்ன செய்யணும்?
2: 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 5,000ஆ?
2: ஆளுக்கு 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 10,000 இல்ல,
2: 20,000 ரூபாய் எடுத்து வை.
0: என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் எங்கடா போவேன்?
2: அப்ப என்ன சபாகிறது கூட்டு போ.
0: செவ்வாகரத்து கூட்டி போவா? டேய் எனக்கு செவ்வாகரத்துக்கு ரூட் தெரியாதுடா.
2: அத முன்னாடியே யோசிக்கணும், பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. கூட்டிட்டு போடா இல்ல படுத்து போய்டா.
0: இல்லப்பா தெரியாது.
2: நாங்க என்ன பாய்க்கறோம்?

0: துறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் துறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

முடிச்சிடலாமா?

0: கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டுது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: அவனா ஈனா ஊனா ஊவனா ஏனா
1: ஏ
0: ஏயண்ணா
1: ஏய்
0: ஐயண்ணா
1: ஹை
0: ஆனா
1: ஆனா
0: ஆவண்ணா
1: ஆவண்ணா
0: ஈனா
1: ஈனா
0: ஈயண்ணா
1: ஈயண்ணா
0: ஊனா
1: ஊனா
0: ஊவண்ணா
1: ஊவண்ணா
0: ஏனா
1: ஏனா
0: ஏயண்ணா
1: ஏயண்ணா
0: ஐயண்ணா
1: ஐயண்ணா
0: ஓனா
1: ஊனா
0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவண்ணா
1: அவண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: இடையினமாம்

0: மரகதம் இதழில் சோமபானம்
1: தக்கிட்டதாம் தக்கிட்டதாம்.

0: ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
1: ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி வச்சுட்டு எப்படி
0: ஓடுறாரு? என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
2: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டைய கழட்டா
2: சார். வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாரி அடிச்சேடா. இனி எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டைய கழட்டா.
2: இந்த புடிங்க சார், புடுறா.
1: வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி தேவை நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
3: ரூத்தம் சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளம்புடா.
3: ஓகே,
4: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
5: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
0: ஐயோ
4: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்.
5: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்ட்டா சொன்னா
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலானா கண்டுபிடிக்க முடியான்னு நினைச்சியா?
6: சார் யூ ஆர் ராங் சார். ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an interview சார். இது ஏ சப்தே கிடையாது சார். இங்க பாருங்க சார், a + b the whole square is equal to a square + b square + 2ab into pi r square is equal to r2.
4: சார் r2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
6: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
6: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: என்னங்க விழாவ புறப்பட நேரமாகல, புறப்படுங்க சீக்கிரம்
1: புறப்படுங்க.
0: இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்து
1: கொடுங்க. அவனெல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவோ வரும், அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க கொஞ்சம்
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: சாச்சா, என்னங்க இது, நெல்லகாரிட்டு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம் வா.
0: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும் இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: என்ன
0: இது, புறப்படுறேன் இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரம்.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.

0: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: இன்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காச்சு போயிருச்சு அரை குடந்தையா நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினாலே கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே
1: இன்னொரு சின்ன குண்டா
0: அதோட நிப்பாட்டிக்க நான் கச்சேரிக்கு போகணும்
1: சரி
0: தண்ணில என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும் பைப்பு தண்ணி பச்சை குழந்தை மாதிரி என்னங்கடா இது பைப்பு தண்ணில திடீர்னு பேப்பர் வருது இன்னும் பத்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்யுதே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுற
2: சிவகாமியா
0: சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏயா ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு கொடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்ட முட்டு போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு கொடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவ என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம மறவச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்ன பிழக்கிறத இவ பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கிட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவகாமி
3: தரிக்கிட்ட ஜும் தரிக்கிட்ட கம் தாமெங்கிட்ட ஜம் அவங்கிட்ட ஜும்

பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பட்சே ஞான் ஒமினே ஞான் சேட்டே மாறி.

0: மாப்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்ள, நானும் தேடுறேன், எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முது சொஞ்சு விட முடியுமா?
0: மாப்ள ஹெல்ப் அதுலடா, நமக்கு ஏதாவது வேணுமானு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதை மூஞ்சு கொஞ்சம் பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்புதான், கரடி போட்டு கவர் பண்ணு.
0: மாப்பிள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாண்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகி விக்க போறேன்?
0: என்னது லேகி விக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் எங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரெக்கார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது இடையில இல்ல இல்லன்றாங்க.
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பான மண்டை. டேப் ரெக்கார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரெக்கார்டர் எல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல.
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிழாடர் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
3: சகீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க, ஏன் டீங்கல டிஃபன் வைக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நான் சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதா? வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
2: உங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
0: பின் என்னங்க, ஓசிடிவில கிரிக்கெட் பார்க்க வந்தோம் நினைச்சீங்களா? இதென்ன கத்திரிக்காய் வியாபாரமா முருங்கா வியாபாரமா? கெட்டு போன கீழ கொட்டுறதுக்கு நாலு கடை பார்த்தா வாங்க.
1: மாப்ள, லேபர் கிட்ட என்ன பேச்சு? அண்ணாச்சி கூப்பிடு. அண்ணாச்சி, அண்ணாச்சி.
2: அண்ணாச்சியா?
0: அவன் ஓனரை சொல்றாங்க.
1: ஆரம்பிச்சிருக்கமே,
0: இது சரியா வரும்
1: நினைக்கிறா? போயிட்டு மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல?
0: எப்படி?
1: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.
4: I love this idiot. I love

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: வணக்கமா.
1: வெளியில போனா காக்கா கொத்திருக்கு.
2: ஜோலி இருந்தது போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்.
0: நல்ல வேலை பண்ணீங்க. கண் கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும்.
2: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நான்
0: இருந்திருக்கேன். முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா?
2: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
0: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
2: ஆமா, ஊர்ல இல்லையா, கதவு சாத்திருக்கு.
0: அத எப்படி நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
3: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்திருக்கு. கதவு திறந்து கிடந்தாதான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
2: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
0: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லையா இருக்குமா?
2: சிவகுழந்து, வெளியூர் சாத்த போய் காசு கேக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல?
0: நீ சும்மா இருியா தம்பி, பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
2: ஆமா ஆமா. இந்தாங்க, இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்ட பேராது அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
1: காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
2: ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
0: இந்த வண்டி
2: அட பொழப்பா கேட்டனே.
0: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, நல்லா தெரியுமா வரேன்.

0: அப்படியா?
1: பேசுறது
2: தலவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்ககிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சியை நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதக்காக நீ யாரா?
1: மச்சனையும் தெரியாது யாருக்கு?
2: பிஞ்சுடுமா.
3: அண்ணே, அண்ணே, என்ன நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க?
1: ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பைட்டா.
3: ஒரு ஒருத்தர் வந்து அண்ணன் ஒரசிட்டான் இருபது பேரு உட்டு திருப்பு திருப்பு திரும்பல முடிய மூக்கல ரத்தம் வெளியூர்
1: எல்லாமே பெருசா வளர்க்க முடியலம்ப.
3: அண்ணே,
1: கொஞ்சம்
3: திரும்புங்க, என்னென்ன மூக்கல ரத்தம்?

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன் லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீயும் மடா.
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா
1: ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அதை சொல்லு. ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சிக்கிச்சு. உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

0: நிம்மதியா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். என்ன டார்ச்சர்
1: சார்? சைடிஷ் என்ன வேணும்?
0: சைடிஷ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா இருக்கிறாய்?
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழிக்கால கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழிய அண்டாவில போட்டு அழைச்சிக்கு அது எந்த காலம் எவனுக்கு தெரியும்? குடுக்கிற காலத்துட்டு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, தந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலான ஆளா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்ச. மறுமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கிவிட்டு ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டோமே,
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கே மச்சானுடைய வலது கால நொறுக்கிவிட்டு போனானோ அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா, அதுல என்ன கஞ்சத்தனம், எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவன் சொன்னா அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழம் தருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா
0: சொல்லுப்பா.
2: பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கட்டுப்பிடிச்சு ரெண்டா பழம் தருவேன். ஏன்பட்ட ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலேயே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சனெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே, உனக்கு எந்த ஊர்ரா ராஜா?
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
1: விளையாடுறீங்களா?
0: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
1: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார். நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீயும் செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்தான்
0: அரே, நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
3: என்ன மேல
0: என்ன
3: நடந்தது?
2: நீங்களே சொல்லுங்க.
0: கம்மநாட்டி,
2: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
3: ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
2: நீங்க எவ்வளவு நல்லவர்.
3: மேல
2: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தம் கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சா நான் பாத்துக்கிறேன்.
3: சைக்கிள்
1: அண்ணே,
3: இவங்க
1: வரல.
3: என்ன

0: மஞ்சு, அத்தை உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கேதான் இருக்கியா? ஏக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கமகமகமகமகமகமகமனு சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு கொடுக்குற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: கொஞ்சம் இருந்தா வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீன வாகன வேட்டை குடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கால வருந்தாயி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிதா, வச்சு கொடுத்தா.
2: நீ வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷம்டா? 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பாக்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: சரி ஆட்டத்தை பாருறப்பா அப்பா
1: சரி முழுங்கு
0: போட்டேன் தூக்கி
1: போட்டேன் முழுங்கு
0: ஆடு
2: ஐயையே உங்களுக்கு ஆட தெரியாதா
0: காக்க வந்து உங்ககிட்ட வந்து ஆட தெரியாது ஏன்னா தங்கியா கொடுத்தாங்க இப்ப என்னமா மறந்து போச்சுது பள்ளிக்கூடத்துல நான்தான் சாம்பியன் சும்மா சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கன்னா மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும்
1: நம்மள வாழ்க்கையே
2: என்னங்க மாமா இவர் தான் எங்க வீட்டுக்காரரு
0: அப்படியா
1: வணக்கம்
2: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு எனக்கு மாமா முறை வேணும்
0: இவரை நான் பாத்துருக்கேன் எப்ப மாப்பிள பாத்திருக்கீங்க
3: என்ன இப்படி கேக்குறீங்க நான் தானே மாப்பிள கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல
4: கல்யாணத்துக்கே நான் வரலையே எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்
3: அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு
4: அது இவருடைய டூப்ளிகேட்டர்
3: இருந்தாலும் இருக்கும்
4: இப்ப மாப்பிள என்ன செஞ்சுட்டு இருக்காரு
3: வேண்டாம் தின்னுட்டு
4: இருக்கேன் அதெல்லாம் மாப்பிள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன் வேலை
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா
0: இவன் என் சிநேகிதன் அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான்
4: என்னது என்னது மன்னாரன் கம்பெனிலயா
0: ஏன் இருக்கப்படாதுங்களா
4: மாப்பிள உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்
5: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க
4: என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு மெட்ராஸ்ல இருக்கிறத ஒரு மன்னாரன் கம்பெனி தானே
5: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா
0: அதை பத்தி நமக்கு என்னடா நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா
5: அங்க ராஜமன்னார் சார்
4: சரி சரி உங்க அட்ரஸ் கொடுங்க நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்
5: அட்ரஸ் சம்பத்து அட்ரஸ் வேணுமாண்டா எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வரேங்க
2: மாமா காஃபி ஆறி போகுது நீங்க சாப்பிடுங்க
0: ஆறி போகுது சாப்பிடுங்க கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்தும்
5: ஓஹோ கடைசியில என்னையும் இல்ல சந்தியில நிறுத்தி விட்டா நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது மூச்சு
4: மாலினி உன் புருஷங்கிட்ட ஏதோ குழா இருக்குது அதை கவனிமா நான் வர்றேன்
2: சரி மாமா சரி இந்த பாருங்க
0: என்ன செய்வேன் நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல ஒருவேளை காப்பி நிறுத்தி 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடுவேன்
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து வெளியில நிறுத்து
2: வெளியில என்ன வீதியில நிறுத்திடுவேன்
0: நீ செய்வே நீ செய்வே
2: ஆமா உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே எங்க அவரு
0: அவன் எங்க இங்க இருக்கிறான் அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான் நான் போக முடியலையே
6: ஒரு பாட்டு பாடு
7: எந்த எந்த பாட்டையா
6: அம்மா பாடுதே
7: தேவர் காலடி மண்ணே
6: குட்டி கழுத பாதியிலையா தொடங்குறது மொத அடிய பாடுறீ

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை, துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாவா,
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்,
1: பார்த்து புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர
2: அடிக்கதுவா
0: நம்

0: என்னன்னா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: உங்க முறப்பொண்ணு தானே
2: வண்டியில் வச்ச பொருள்லாம் பத்திரம் வரைக்கிறீங்கப்பா.
3: டேய், இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன்டா பாத்துக்கிட்டு
2: இருக்கேன்.
3: முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும், போங்க.
4: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படுக்கல எடுத்து உள்ள வை.
3: ஆத்தி குருகுருன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
4: ஏய், உன்னதா?
3: டேய், பொட்டி படுக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்ன அது?
5: என்ன
3: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
5: சும்மா
3: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறப்பொண்ணு.
5: ஓஹோ,
3: என்ன ஓஹோ? ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற லுக்கு, அங்க லிப் இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
5: ஓகே
3: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கற மாதிரி அடிச்சு சொல்லு.
5: ஓகே.
3: என்ன அதுக்குள்ள காணா?
5: என்ன தேடுற?
3: அம்மாடி,
5: என்ன சத்தம்?
3: ஓபன் ஆயிருச்சு.
5: சரி போ.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: எத்தனை முறை நான் எங்கிச்சாவேன், இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்களவாடிய சிந்தை குறும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

ஐயோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணே.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க பாத்தீங்களா? கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே.
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: அட்ரா தாலிய அட்ரா மேடத்தை ஏய் வாசிடா நாயனத்தை அட்ரா அட்ரா. ஓகே, ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்க. நான்
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதா என் போலப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
4: அநியாயமா
1: என்ன
2: செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: cha dum cha cha dum cha cha.
1: சார் ஆட்டோ வாங்க போறீங்களா?
2: அதெல்லாம் இல்ல, 1 ஹவர்க்கு ஆட்டோ வருமா?
1: 24 ஹவர்ஸ் வரும். பாலிகிளினிக் மாதிரி எங்க போறோம்?
2: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
1: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
2: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன்லாம் வேலை செய்யுமா?
1: எடுத்துட்டா ஃபுல்லா மூடிக்கும்.
2: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
1: எது கேக்குறீங்க?
2: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
1: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
2: ஒரு நிமிஷம்,
1: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
2: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் எஜின் போனா போலீஸ் தொல்ல.
1: அதுக்கு
2: சரி, சொகுசு பங்களா போலான்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
1: அதுக்கு
2: அதான் சிபிஎன் பெஸ்டா இது உள்ள.
1: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோ என்ன லாட்ஜாடா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
3: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
1: காட்டுறேன். ஐ பெட், ஸ்கிரீனு, ஆ ஃபேனு,
3: ஓஹோ போனு, அடடா மல்லிகைப்பூவு. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
1: எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
2: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
1: ஏசி தானே?
2: அதோ பார்.
4: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே கேட்டியாயா?
3: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
4: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: தங்கலட்சுமி, தங்கலட்சுமி,
1: என்ன கூப்பிட்டீங்களா?
0: ஆமா ஆமா, இங்க வா. நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவ எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரினா நல்லா செய்யுது என்ன?
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன், சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும்.
1: அதான் எனக்கு தெரியும்.
0: தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல? பெரிய குண்டான ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணிய ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
0: என்னமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்னத்த தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் ஒரு சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன்.

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுகிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
2: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
3: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
2: என்னது
1: மரம் கத்துது?
2: பக்கத்துல ஒரு பயல் எடுக்கிறீங்க சொல்ல மரத்தை பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு
3: பாப்பா. சுட்டதுனே தெரியலையே.
1: நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
3: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
2: அட நம்ம ஆறுமுகம் ஏன்டா நாடுக்கு நிக்கிற?
3: சோறு இல்லாம தான்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னையா சொல்ற?
3: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
3: நாங்க என்ன கார்ல போயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
3: இலை தழை எல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னா தானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்க, அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
2: அதெல்லாம் ஒரு பாத்துல சரா அடிப்பியா?
1: அது எவ்வளவு விலையாகுது?
2: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
2: அது போக வேண்டிய ஒக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
2: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
2: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
2: ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறியா பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுகிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
3: ஏல சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது? நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமா இருக்குய்யா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறு சேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
4: யாரது? கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
4: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
4: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன் போட.
3: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
3: தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேன்னு அதுல கலரா கலந்து வச்சேன், அதை குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
3: வடக்கால போறதா தெக்கால போறதா?
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
2: தலைவர் போஸ்டர் கிளிகிடா?
1: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
5: அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி.
6: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போனா சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: அச்சா என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சலைட்டா
2: வேலைக்கு I repeat the same question.
0: Sir, already working here. Interview why, sir?
2: No problem. Here, sir. Take your own time. Just for fun.
0: Oh, okay, sir. Okay.
2: Tippu Sultan செத்தது எந்த வாரல? Tippu Sultan செத்தது எந்த வாரல?
0: Sir, Tippu பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: Take your own time. தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டல சார், மேட்ச் பாக்ஸ்ல.
2: கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ சார்.
2: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? வண்டர்ஃபுல். ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார், சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிடும் சார், அது மட்டும் நான் விட்டது இல்ல.
2: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்றேன், சேஃப்டி கிடையாது.
3: நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்.
2: சந்தேகப்படாதயா,
1: எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
0: கொண்டாட்டிக்கு

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. காத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கிளம்பிக்கிற?
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கட்டினா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய, விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டுடா.
0: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு விலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போடச்சுக்கல, நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி.
2: ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க, 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன்.
1: ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா, சோப்பு காயத்து கூட சரிங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? 5 லட்சம் அதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா என்ன? நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்காந்து கேளுங்க. ஏ பொம்மை எழுந்திரு.
1: ஏய் என்ன
0: ஸ்டாண்ட் அப் மேன்.
3: டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா
0: உனக்கு? உன் மகன் கிட்ட தான் ஜக்கம்மா.
3: ஜக்கம்மாவா?
0: பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா?
3: ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ?
0: உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜக்கம்மா. நான் சும்மா விட மாட்டேன்.
3: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்ன ஆச்சு அவனுக்கு?
2: அவர் லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
0: ஐ அம் 50 லக்ஸ் ஓனர்.
3: 50 லக்ஸா?
2: அண்ணே தமிழ்ல சொல்லுங்கனே.
0: அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
2: 15 லட்சம்.
3: 15 லட்சமா? இவனுக்கா?
0: சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

0: ஏய் நாதர்.
1: அண்ணே இந்த வந்துட்டே என்ன கூப்பிட்டீங்களே?
0: இந்தா 1 ரூபாய், போய் 2 பழம் வாங்கிட்டு வா.
1: ரஸ்தாலியா போக மாட்டமா?
0: ஏதாவது வாங்கிட்டு வா போட. 2 பழம்
1: எனக்கு. எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
0: உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கூட்ட எவ்வளவு கொடுப்பையா?
1: சரி 2 பழம் என்ன
0: விலை? ரூபாய்க்கு 2.
1: 2 ரூபா?
0: ரூபாய்க்கு 2?
1: 2 ரூபா?
0: ரூபாய்க்கு 2?
1: 2 ரூபா?
0: உங்க கூட தலைவலியா? காசை கூட.
1: நீ

0: தெரியுது. நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
1: ரெண்டு.
0: ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இங்க.
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க.
0: எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு இங்க.
1: இன்னொன்னு தாங்க இது.
0: நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு சொன்னீங்க.
0: எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இங்க.
1: இன்னொன்னு தாங்க இது.

0: This song is a tribute to all the heroes and villains.
1: மதம்

0: குட்டி எவட
1: இவிட
0: அது எந்த குட்டியானோ நின்ற குட்டி எவட
2: ஓமனே எந்த ஓமன குட்டி குறைச்சு வரணும்
3: ஆரா நீங்கள
1: கண்டிட்டல்லே ஞான் கிருஷ்ணன் நாயராக்கும்
3: ஓ கிருஷ்ணனோ எந்த இது கோலம்
1: கோலமல்ல ஓமனே கோலமல்ல ஈ ஜீவிதத்திலே பிரேமம் ஃபெயிலானவன் தாடி வளர்த்து பட்சே ஈ கிருஷ்ணன் நாயர் குறைச்சு டிஃபரண்ட் ஆகும் ஞான் ஆ பிரேமம் சக்சஸ் ஆகான் வேண்டி பாடி வளர்த்து மண்டை வளர்த்து மண்டை மேல ஒரு கொண்டை வளர்த்து கண்டோ எந்த சிரி சிரி நிறுத்தணும் புஞ்சிரி நிறுத்தணும் குட்டி ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பட்சே ஞான்
0: கரையங்க
1: ஓமினே ஞான் ஸ்டேட்டே மாறி மனசிலாயில்ல இனி எந்த மதர் டங் மலையாளம் எந்த ஸ்டேட் கேரள எந்த சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயர் எந்த நாதம் ஜண்டல் எந்த நடனம்
3: ஒருபாடுமோ
1: ஈ லோகத்தில் அச்சனும் அம்மையும் குஞ்சுகளை தத்தெடுத்து பட்சே ஞான் டிஃபரண்ட் ஈ குஞ்சு ஈ அச்சனையும் ஈ அம்மையும் தத்தெடுத்து இது எந்த கேரள அம்ம சீமா தம்பிராட்டி இது எந்த கேரள அச்சன் வடக்கெண்ட வீரகதா மம்பட்டி
0: கல்யாணம்
3: அம்மே கேரள நேரம்படி அறியுமோ நன்னாயிட்டு அறியுமோ குறச்சு குறச்சு அறியும்
1: மதிச்சேட்டன்

இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும்

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவன் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி.

0: இல்லடா ராவுத்தர் பேரா, எங்க போயிட்டு வரேன்?
1: ஒரு ஆடுதான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா, ஒரு டீ போடுங்க.
2: என்ன
1: கம்மியா கேப்பாங்க?
0: 200 ரூபாய்
1: முக்கவாசி ஆடு காவாசி
3: நாயே.

இப்படி சூடு.

0: டேய் வீரவாகன மாட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க.
1: அண்ணா கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கல.
0: பூட்டி இருந்தா உள்ள தாண்டா இருப்பேன். உடைக்கலாம் பூட்ட.
1: வாங்கடா உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் இல்ல?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: சரிபட மாட்டாங்க.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க.
0: ஒரு வாங்கின காச தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
0: அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காத?
3: அந்த பாலிசி வரலங்க. நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம்.
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி.
2: முதலாளியா?
3: என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது கம்பெனியா? எனக்கு நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளையை கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் ஒரு குளம் மைதா வந்தா. அதை வச்சு கும்போன வந்து பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
3: முதலாளி,
2: போயா
3: முதலாளி,
2: போயா.

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: டேய், இங்க ஏண்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடி சார் தான் சொன்னாரு.
1: இது ஏண்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்து ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். கையில தீச்சட்டியோட டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட
3: நக்குறீங்க.
1: பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்க தான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
3: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடையழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
3: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவார். என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
3: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம், அவ்வளவுதான்.
5: எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: இப்ப 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு.
2: ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE, டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம், சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட்அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்ப கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட்அவுட் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க.
5: நாளை
1: காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கு எல்லாம் அட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

0: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
1: செக் 1 2 3. பிம்பிள்ளி கா பில்லா பீ. This song's for you, my love.

இல்லவன் மனசுல ரெண்டு நோ ஏண்டி உன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவு வர முடியல போற முடியல.

0: என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா?
1: வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு?
0: ஹைட் இல்லையப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு, ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: பேசுறே,
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்குதான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் எனக்கு கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு.
0: யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோச்சிக்காத, வேலையை பாரு. ஆமா, போலாம். இன்னும் இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுனா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ, போடா.
5: மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
6: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
5: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
6: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
5: அதேதான் பிரமாதம். கவிதை, கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இது எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான புனிதமான

0: அண்ணே
1: கபாலி, கபாலி சோரா
0: அண்ணே,
1: வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு
0: இருந்தேன். சின்ன தம்பியா பாத்து நீங்க பெரிய தம்பி
2: ஆயிட்டியாப்பா.
0: இருக்கும்பா,
2: என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு. ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறா?
0: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல.
1: என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு?
0: நடந்தது
1: என்ன சித்த பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு. சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு
0: வந்துட்டேன். அதான அமைஞ்சு கடையில நம்ம அப்பா வாங்கின வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுலதான் யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலான்னு
3: வந்தேன். அந்த பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க.
0: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ. அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
1: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
0: பாதி பேரை சொல்லாதானே.
1: சரிடா கபாலி சொல்றா.
0: ஐயோ, அதுவும் இல்லன்னு
1: பின்ன என்னதான உன் பேரு?
0: கபாலி கான். ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அத பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்ட தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது. ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
2: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார் மாதிரி.
0: இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. ஏன் படம் எல்லாம் சொல்ற நீ?
2: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
0: மகனே, பாம்பேல இருக்க ஷாரு கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்கிட்ட கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவளுக்கு பேமஸ் அவனுங்க எல்லாம் படத்துலதான் டானு. உன் சித்தப்ப நெஜத்துல டானு தெரியுமா?
2: தெரியாது.
0: ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்க பத்துறானே.
1: அவனே நடந்து நடந்து டங்கு வர இருந்து வந்திருக்கான். அவன நீ வேற இம்சப்படுத்திக்கிட்டே போடா, போய் குளிச்சு என்ன சாப்பிடு. ஆமா, அவனுக்கு என்ன சாப்பிட போட்டு
3: போ. வா தம்பி வா,
2: டங்கு வர பாத்துக்கோங்க சித்தப்ப.
0: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு பிராணே.
4: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஏன்னா இந்த படத்துல நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இந்தாங்க.
2: என்னது?
1: இது தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிற.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டியா?
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: ஐயா, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்கிச்சுனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டயலாக்டா என்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க
0: கொஞ்சம்
2: சார்.
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறேமா எடுத்துக்கிறேமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்,
0: எனக்கே அறிமுகப்படுத்துற. நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட அழகு இருக்கு.
0: அழகு
1: அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராது பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: 1 கிலோ 1
1: அதானே சார் கவிதை?
0: ஓ போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிராள இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்ச பணம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

0: போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ணாம
1: சொன்ன மாதிரியா கேள்வி கேட்டாங்க?
2: வாயில குளுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா.
1: வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சீங்க.
0: ஆனா ஒண்ணு,
1: ஆனா ஒண்ணு தாங்க, ஆவண்ணா தான் ரெண்டு.
0: இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்லயே இருக்க
1: மாட்டாங்க. என்ன பண்ண?
0: நான் ஒண்ணுமே பண்ணல.
1: ஒண்ணுமே பண்ணா ஏன்டா ஊரே உதைக்கு வருது?
0: இது என்னண்ண?
1: எலுமிச்சம் பழம்.
0: இதுக்கு முன்னாடி
1: எலுமிச்ச காய்.
0: இது என்னண்ண?
1: வாழைப்பழம்.
0: இதுக்கு முன்னாடி
1: வாழைக்காய்.
0: இது என்னண்ண?
1: மாம்பழம்.
0: இதுக்கு முன்னாடி
1: மாங்காய்.
0: இது என்னண்ண?
1: தேங்காய்.
0: இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க.
1: அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
0: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
0: பேசி
1: ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: கனவு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிடலாம், தலையே வெடிச்சிரும்.
1: ஆமாமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
0: என்ன நீ பூப்பத்தி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
1: அதுல என்னடி சந்தேகம்? இவரு ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா? அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பாவை பார்த்து இவரு அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சா?
2: ஏன் சிரிக்கிறது நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க, வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்சு ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்பு நான் ஏன் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம். கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கோளம் வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்க விட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கறையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சவாயம் வேணும், அவ்வளவுதானுங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 hour உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்ல மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
3: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்பா, உடைய கலெக்டர் ஆக உங்க அப்ப உடைய அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருது.
3: நான் கலெக்டர் ஆகணும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா.
4: வீணாவுல போச்சு.

0: இருக்கிறீங்களே பெரியவனே, உன் தம்பி போட்டா பார்த்தானா என்ன சொல்றோம்?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்காமா?
2: பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
3: ஏய், என்னடா வாய் நீளுது?
2: பின் என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கமா, அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா.
1: அதுல என்ன தப்பு இருக்குதுனே? எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லியும் மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
4: அப்படியே கணேசா, இதனால எனக்கு தெரியாம போச்சு.
1: சமாளிப்பா, அது ஒண்ணு இல்லங்கனே. தும்மா அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல ஒண்ணு எல்லாம் வந்துருச்சுமா.
4: வீட்டுக்கு தானே வரணும்.
1: யமா, யமா, சோத்திங்கத்துல வெசட்ட கசட்ட வச்சிடாத.